அபிநய ராஜா, கோகுலபாலா, கோடி பிரகாஷா, விலக நரக ஸ்ரீ, ரட்சகமாலா, எத்தனை முறை நான் எங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to

0: சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
1: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.